இந்த படம் வந்து பூவெல்லாம் ஒன் வாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு பாட போறேன்னு இந்த பாட்டை கேட்கணும் கேட்கணும்னு எனக்கு வந்து இன்னைக்கு காலையில சம்ஹவ் நான் இந்த பாட்டை கேட்டுட்டேன். அழகான ஒரு பாட்டு. கண்டிப்பா இந்த பாட்டோட லிரிக்ஸ வைரமுத்து தான் எழுதியிருப்பாருன்னு நான் சந்தேகப்படுறேன். இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இது உண்மையிலே வைரமுத்து தான் எழுதினாரா இல்லையான்னு. பாட்டை கேட்டு மகிழுங்கள், கேட்டு மகிழுங்கள்.

0: நீதான் நீதான் நீதானே நீதானே காதல் பண்றேன்னு சொல்லுவா. கேட்காதீங்க, அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம், உங்களை காப்பாத்த வந்திருக்கோம். நாங்க ஜீபும் பாய், வெல்கம் வெல்கம் பேக். வருக வருக என மீண்டும் கலாபம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன்
1: வரவேற்கிறோம்.
0: நான் உங்கள் பெட்ரமாக்ஸ் பிரியா.
1: நான் உங்கள் லேப்டாப் லாவண்யா.
0: எஸ், அதாவது இன்னைக்கு நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் டு தி ரியலி வர்க், அதாவது தொலைதூர தூர காதல். வேலை செய்தா வேலைக்கு ஆகுமா?
1: வேலைக்கு ஆகுமா ஆகாதப்பா?
0: ஆமா,
1: மேட்டர்
0: மறுபடியும் தொலைதூர காதல்
1: வேலைக்கு ஆகுமா வேலைக்கு ஆகாதா,
0: அதான் மேட்டர். எஸ், சோ இந்த பாட்டை நான் எதுக்காக போட்டேன்னா, இந்த பாட்டுல ஜோதிகா எதுக்காக ட்ரெயின்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல.
1: இல்ல, ஆக்சுவலா அவங்க ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக போவாங்க.
0: ஓ, ஜஸ்ட் டிராவலிங், பிரேக்அப்லாம் இல்ல?
1: இல்ல இல்ல இல்ல.
0: பாத்தீங்களா, காதல்ல இருக்கும் போது பிரிவு இல்லாமலே, பிரிவு இல்லாமலே அவங்க தனியா பிரிஞ்சு போறத நினைச்சு இவ்வளவு
1: வருத்தப்பட்டு சண்டை, ஒரு ஊடல் ஆயிடும்,
0: ஒரு ஊடல் ஆயிரும். சோ அந்த மாதிரி இருந்தாலும் வந்து லைக் அந்த ஒரு ஹெவி ஹார்ட்டோட ஒரு ஒரு காதல், அதெல்லாம் எங்கெங்க நான் இங்க போய் எப்பங்க எந்த காலத்துல எங்கெங்க போய் தேடுறது?
1: கொஞ்சம் கஷ்டம் தாமா,
0: ரொம்ப கஷ்டங்க. நீங்க வேற இப்ப இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பர்சனை வந்து லவ் பண்ணலாமா வேணாமா இப்படின்னு குழப்பத்துல எல்லாம் இருக்கீங்களா நீங்க? இல்ல இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து பல்ப் வாங்கிட்டு தாய்க்குளமே அப்படின்ட்டு சோகமா இருக்கீங்களா? தாடி வளர்த்து தேவதாசா இருக்கீங்களா? இல்ல முடிய கட் பண்ண மோகினியா மாறிட்டீங்களா? இங்க பாருங்க, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் தாடி வளர்க்கறாங்க, முடி வளர்க்கறாங்க.
1: ஆனா பெண்கள் வந்து முடி வெட்டிடுவோம்,
0: கட்டிங் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சோ இந்த மாதிரி தூரமா இருக்கிற காதலியை நினைச்சு ஏங்குறீங்களா? இந்த மாதிரி நிறைய
1: இல்ல, நீ சொன்னதுல ஒரே ஒரு கருத்து இருக்கு. ரெண்டு பேருமே வந்து முடிய வச்சுதான் பண்றாங்க. அதாவது they want to control something in life.
0: control
1: பண்ண முடிஞ்சது அந்த முடிய மட்டும்தான்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா.
1: ஒருத்தவங்க வளர்க்கறாங்க, அதாவது எப்பவுமே ஒருத்தர் எப்பவுமே வளராம இருக்கணும்ன்றதுனால இப்ப வளர்க்கறாங்க. பெண்கள் வந்து லாங்கா முடி வச்சுக்கணும்ன்றதுனால அதுக்கு அதை எதிர்த்து கட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான்.
0: ஆமா, கண்டிப்பா. சரி, லாவண்யா, நீங்க என்ன நினைக்கிறீங்க லாங் டிஸ்டன்ஸ் பத்தி அப்படின்னு நான் கேட்டனா, நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுவீங்க.
1: இல்ல,
0: ஆனா இருந்தாலும்
1: இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அதுல நிறைய என்ன சொல்றது, ஆமா, அதாவது நிறைய விஷயங்கள் வந்து தவறா நடந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை நடக்கல, பட் நடந்திருக்க அந்த வாய்ப்புகளை அதிகமா இருந்திருக்க. ஒரு பொதுவா நம்ம பேசும்போது எப்படி சொல்றது, 80% வந்து அது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வேலைக்கு ஆகாததான். ஏன்னா இதுல வந்து எப்படி சொல்றது, அந்த இப்ப சப்போஸிங் அவங்க வேற ஊர்ல இருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒரு நாலஞ்சு நிறைய நபர்களை சந்திப்பீங்க, பார்ப்பீங்க, பழகுவீங்க, உங்களுக்கு அது அவங்களோட என்ன சொல்றது, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு உங்களுக்கு தோணலாம். இல்ல என்ன சொல்றது,
0: அவங்க தூரத்துல தானே இருக்காங்க, இவங்க பக்கத்துல இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கன்வீனியனா இருக்க, இவங்களும் நல்லா தானே பேசுறாங்க, இந்த மாதிரி தோணலாம், இன்னொரு ஆள் வந்து உங்களை அப்ரோச் பண்றாங்கன்னா

0: இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு நீங்க வந்து லைக் இது குவான்டிஃபை பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பரா சொல்லியிருப்பாரு, அதை அதை அதை வந்து நம்ம அடுத்து
1: நம்மள காதலிக்கிறவங்க ரொம்ப காதலிக்கிறாங்க.
0: இல்ல இல்ல இல்ல அது இல்ல அது இல்ல அது அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இந்த உலகத்துல இன்னொன்னு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு.
1: அந்த மாதிரி அந்த மாதிரி நினைச்சு வாழ்ந்தா எப்பவுமே இன்னொரு பெட்டரா தான் இருக்கும். இதை வந்து தலைவர் வந்து ஜானி படத்துல சொல்லியிருப்பாரு,
0: அப்பயே சொல்லிட்டாரு. அதுலதான் சொல்லுவாரு, ஒரு பழைய படத்துலதான் அவர் சொல்லுவாரு, ஏதோ ஒரு பொண்ணுகிட்டதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், ஒரு ஒன்ன விட இன்னொன்னு பெட்டரா இருந்துகிட்டேதான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து அதை மாத்திட்டே இருக்க முடியாது. பட் கஷ்டப்படுற வாழ்க்கையிலே இருக்க சொல்ல, ஆனா லாங் டிஸ்டன்ஸ்னு வரும்போது
1: நீங்க கஷ்டமா நீங்க அதாவது எப்பவுமே வந்து காதல் என்ன பொறுத்த வரைக்கும் காதல்னா வந்து உங்களை வந்து சந்தோஷமா இருக்கணும். நீங்க உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேல வரணும். அண்ட் உங்களுடைய உங்களுக்கு வந்து அவங்க வந்து முழு சுதந்திரமும் உங்களுடைய உங்க சந்தோஷத்தை அவங்க சந்தோஷத்துக்கு முன்னாடி வைக்கணும். இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து என்ன சொல்றது என்ன வேணா பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து என்ன சொல்கிறது இன்னொரு இதில் நம்ம எப்பவுமே யோசிக்க வேண்டிய விஷயம், அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தரை வந்து நம்ம வந்து தொடர்ந்து அவங்கள வந்து கடனை பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மூணு கேள்வி நம்மளே நம்ம கேட்டுக்கணும். ஒன்று வந்துட்டு இவங்கக்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக மறைக்காமல் நம்மளால் சொல்ல முடியுதா அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்னுடைய என்ன சொல்கிறது நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம கூட இவங்க இருப்பாங்களா அப்படின்றத ரெண்டாவது கேள்வி. மூணாவது முக்கியமான கேள்வி வந்து இந்த நபரோட நான் குழந்தைகளை பெறத்துக்கு ஆசைப்படுறேன்னா. இந்த மூணு கேள்விக்கும் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை சூஸ் பண்றதுல ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆனால் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த மோ சோஷியல் மீடியா இருக்க நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கிறதுனால எப்படி சொல்றது ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ட்ரஸ்ட் அந்த லாயல்ட்டிலாம் இருக்கா இல்லையான்றத விட எல்லாரும் அவங்களோட லொகேஷன் ட்ராக் பண்றாங்க.
0: இல்ல அதெல்லாம் தாண்டி இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிகாஸ் முன்னெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்காது. இப்ப யார் வேணாலும் யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் பேசலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நானே. இப்ப ஒருத்தர பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஒரு நாலஞ்சு பசங்க வந்து பேசுவாங்க, நாலஞ்சு பொண்ணுங்க வந்து பேசுவாங்க. யூ நோ வேர் டு ஸ்டாப்,
1: யூ ஷுட் நோ வேர் டு ஸ்டாப்
0: அப்படி. ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டாகிராம் நேரலையிலேருந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நீங்க சொன்ன கருத்துக்கு வந்து ஆமா கண்டிப்பா அது ரொம்ப சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பேர் என்னதுன்னு நான் உத்து உத்து பார்த்தேன், ஆனா என்னோட நாலு கண்களாலும் என்னால் அந்த நேமை படிக்க முடியவில்லை. ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி யார சொல்லியிருக்காங்க. எங்களுடைய தொலைபேசி வந்து கைபேசி வந்து ரொம்ப தூரத்தில்
1: இருக்கிறதுனால
0: என் கண்ணு அவ்வளோ சூப்பராக தெரியாத காரணத்தினால் நான் வந்து அவ்வளோவா என்னால் பார்க்க முடியல. லாவணி உங்க கண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க வேணா ஒத்து பார்த்துக்கிட்டீங்க.
1: ரொம்ப தூரமா இருக்கா இல்லாம நம்மளுடைய பேக்ரவுண்ட் வேற அங்கே மர்ஜ் ஆகுது.
0: ஆமா ஆமா கண்டிப்பா இந்த பேனல் வந்து இருக்கிறதுனால ஐயா அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் சி இங்க பாருங்க, என்னோட நான் நேரில் பார்த்த சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். மஞ்சுளா அவர்களே இங்கே மாலை வணக்கம், உங்களுக்கு அங்கே மதிய வணக்கமா, வணக்கம் வணக்கம். சி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது நான் சில பேரை பார்த்துருக்கேன், அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க லாங் டிஸ்டன்ஸ் தான் வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
1: மக்களே கூட இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம்.
0: நான் ஆமாம் எக்ஸாக்ட்லி அதே தான். அந்த பொண்ணு இவனை அவ்வளோ காதல் பண்ணுது, காதல் பாட்டு போடுறா, காதல் இவன் தான் என் உயிர், காலை வணக்கம் அந்த பையனோட மூஞ்சி, மதிய வணக்கம் அந்த பையனோட மூஞ்சி, இப்படிதான் போடுறாங்க, இப்படிதான் இருக்காங்க. இவனும் இங்க வந்து அவ தான் என் காதலி, என் காதலி அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் வந்து இந்த பையன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் தான் விரும்புறான். ஏன் லாங் டிஸ்டன்ஸ் விரும்புறான்னா சோ தட் ஹி கேன் பி ஃப்ரீ, லைக் வந்து ஃப்ரீடம்க்கு தமிழ்ல பேர் என்னது சீக்கிரம் சொல்லுங்க, சுதந்திரமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு ஐடியா. ஓகேவா, அப்படி ஒரு ஐடியால இருக்கிறது. சோ இப்படி இருக்கும்போது எப்படி அந்த லாங் டிஸ்டன்ஸ் சி
1: க்வெஸ்சன் இஸ், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி ஒரு பிளான் வந்துச்சா அப்புறம் எப்படி மாதிரி ரிலேஷன்ஷிப்.
0: ஆமா சி தி க்வெஸ்சன் இஸ் லாங் டிஸ்டன்ஸ் வில் வர்க் ஆ இல்லையா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வி. ஆக்சுவலி அந்த கேள்வியே தப்பு,
1: இந்த ரிலேஷன்ஷிப்பானே எனக்கு டவுட் வந்துச்சு.
0: எக்ஸாக்ட்லி, பிகாஸ் லாங் டிஸ்டன்ஸ் கேன் வர்க் பட் ஆர் யூ பீயிங் லாயல், நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. பிகாஸ் நான் இந்த பர்சன் சொன்னேன் அவங்க வந்து லாயலாக இல்லை, பிகாஸ் தே ஆர் மீட்டிங் அதர் பீப்புள்.

0: you know this kind of things are happening. So adanaley vandu long distance nu alaga irukum eppa alaga irukona neenga miss panuvinga ayyo kannu kutti ayyo chella kutti ungala paaka mudiyaliye ungala eppadi paakrathu pesrathu ipdinla vandu nariya irukum ana adula vandu nariya pros and cons irukku.
1: எல்லா விஷயத்துலயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன சொல்றது, ஆனா அது வந்து அந்த அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு ஒரு ஒரு சோகம் இருக்கும், ஒரு லைட்டான ஒரு சோகம் இருக்கும். அந்த சோகமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் நிலாவை பார்க்கும் போது, ரொமேனியாவில் இருக்கும் போது நான் நிலாவை பார்க்கும் போது எனக்கு வந்து என்னோட வீட்டுக்கார மூஞ்ச தெரியும் லைட்டா.
0: இந்த மாதிரி எல்லாம் கிழிஞ்சு பண்ணாதீங்க.
1: இல்ல இது வந்து உண்மை, இது வந்து உண்மை, இது அவருக்கு தெரியும். பட் என்ன சொல்றது, அதெல்லாம் இருக்கு. நான் இது வந்து உண்மை, பாட்டி வட சுட்ட கதை தெரியும். ஆனா அதுல பாட்டி தெரியவாங்களா உனக்கு? தெரிய மாட்டாங்க, ஆனா எனக்கு தெரியவாங்க.
0: Super, arume arume vera la silikudu silikudu. Actually it happens, you know, when you miss someone,
1: when you miss
0: really
1: someone so much. Yeah. It's adala mo endha ora adada Christmas will never be Christmas. So epome vandha enak ipo kuda always think all I want for Christmas is my husband. Epome yosipa so but adala ipo vandha adala vandha adukaprama naanga onna kalana aana peraga enna solradha. I think 2 weeks தான் நாங்க தனியா இருந்திருக்கோம் நினைக்கிறேன். அவர் இங்க, நான் இங்க இருந்தா அவர் அங்க இருந்திருக்காரு.
0: இப்ப எதுக்கு சிரிக்கிறேன்னா, லாவண்யா வந்து அவங்க வந்து நிலால அவங்க கணவர் தெரியவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் முதல்ல சொன்னேன் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு. அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏதோ நடப்பினாரு, நானும் உத்து பாக்குறேன் என்ன
1: பனானா
0: சம்பந்தமே இல்ல பனானா அனுப்பியிருக்காரு. பார்த்தா அது வந்து லைக் அந்த கிரசன்
1: கிரசன் மூன்
0: லைக் ஓ மை காட், கண்களை மாற்ற வேண்டிய நேரம் வந்துட்டது. சரி,
1: அதனால அந்த மாதிரி வந்து இருக்கும். சோ யா, இட் இஸ் நைஸ்.
0: ஆமா, அவருக்கு வந்து நம்ம நேரில பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் பிளம் கேக் வேணுமா? நீங்க லாவணியா அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிளம் கேக் கிடைக்கும். அதுக்கு நீங்க வந்து ஒரு $2,000 செலவு பண்ணி பிளைட் டிக்கெட் போட்டு வரணும்.
1: அதுக்கு நீங்க அழகா ஒரு பிளம் கேக் ஒரு $10 வாங்கி கொடுத்து சாப்பிடலாம்.
0: எஸ், எக்ஸாக்ட்லி,
1: எஸ், பேசிக்கலி, எஸ்,
0: யா, ஆமா, அதுதான். சரி, இப்போ இந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து அழகா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னல, இந்த மாதிரி காதல்லாம் வந்து அந்த டைம்ல தான் வந்துச்சு அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு காலத்துல வந்து இவன் நானுமே வந்து அந்த டைம்ல சும்மா பாய் சொல்றதுக்கே, பாய் சும்மா போயிட்டு வரேன் அப்படிங்கிற அந்த பாய்க்கே வந்து அப்படியே அழுவேன், சம்பந்தமே இல்லாம அழுவேன், தெரியுமா, லைக் லிட்டரலி அழுவேன். அந்த மாதிரி காதலை என்னால அதுக்கப்புறம் எப்பயுமே பண்ண முடியல. நான் அதுக்கப்புறம் பண்ண காதலில் என்றைக்குமே நான் வந்து சும்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் அழுந்ததில்லை. பிகாஸ் அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ எப்பயாச்சும் தான் மீட் பண்ணுவோம். ஸோ அந்த பாத்திரம் அந்த ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் அந்த அந்த ஒரு 8 hours பஸ் ஜேர்னி. அந்த 8 hours பஸ் ஜேர்னியில் போயிட்டு நான் விடியங்காலையில் அங்கே போய் இறங்குவேன். நைட்டு பஸ் எடுப்பேன், விடியங்காலில் அங்கே போய் இறங்குவேன். விடியங்காலில் அங்கே போய் இறங்கிட்டு லைக் ப்ரஷ் கூட வந்து ப்ரஷ் கூட பண்ண முடியாது, கொக்கு கோலால் வாயை கொப்பளிச்சுட்டு, ஆமாம், கொக்கு கோலால் வாயை கொப்பளிச்சுட்டு லைக் சும்மா அப்படியே பைக்கில் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு அங்கே வந்து ஃபுட்டுலாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுட்டுலாம் சாப்பிட்டுட்டு ஸ்னூக்கர் போவாங்க. ஸ்னூக்கர் நான் சும்மா உட்காந்துருப்பேன், ஸ்னூக்கர் ப்ளே பண்ணிட்டு அது இதுன்னு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு பேட்மிண்டன் விளாண்டுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் மறுபடியும் அடுத்த பஸ் எடுத்து அடுத்த நைட்டு பஸ் எடுத்து கிளம்பிடுவேன். ஃபுல்லாக ரெண்டு பேருக்குமே தூக்கமே இருக்காது. ஸோ தூக்கமே இல்லாமல் அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு, அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து எப்பவுமே நடக்காது, இத்தனையோ மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் நடக்கும். ஆனால் அந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து அந்த அந்த லாயல்ட்டி இந்த பர்சனுக்காக இருக்கணுமே இப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த டைம்ல தான் இருந்துச்சு. இப்பெல்லாம் எங்கே இந்த மாதிரி தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் நம்ம அதை சொன்ன இல்லையா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு. அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம லாவணியா வந்து அவங்க நிலால ஆயா வட சுட்ட கதை சொல்றதுக்கு பதிலாக அவங்க கணவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்காக அவங்களுக்காக நியூயார்க் நகர முறைக்கும் நேரம், அது ஆக்சுவலி பாட்டை மாத்திருக்கணும், ரோமேனியா ரோமேனியா நகரம் உறங்கும் நேரம், லாவண்யாக்கு மட்டும் தூக்கம் வரலை, காரணம் கணவரே. அப்ப கணவர் அவளை காதல்
1: தான்.
0: எஸ் அவருக்காக, அவர் தான் வந்து நம்மளுடைய லாயல் கஸ்டமர்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து கேட்பாரு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் லிரிக்ஸ் ரொமான்ஸ் சான்ஸ் இல்ல.
1: எஸ் நீங்க உடனே உங்க கனவு உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல உங்களோட பழைய காலத்துக்கு.
0: லைட்டா லைட்டா.
1: எஸ் வெல்கம் பேக், வெல்கம் பேக். வருக
0: வருக வந்து மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்,
1: மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் பெற்ற மார்க்ஸ் பிரியா,
0: நான் உங்கள் லேப்டாப் லாவண்யா.
1: இன்னைக்கு நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது தொலைதூர காதல்,
0: அந்த தொலைநோக்கு பார்வையோட நாங்க பாக்குறோம்.
1: உங்களை கொல்ல போறேன். தொலைதூர காதல் காதல் அது மட்டும்தான் ப்ரோ. அதாவது உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த ப்ரோவை தவிர வேற எதுவுமே எனக்கு ப்ரோவா தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாலியா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பொதுவா சந்தோஷமான காதல் இருக்கிறவங்க வந்து ஜாலியா நான் இருக்கணும், அதனால நான் தனியா இருக்கணும்னு நினைச்சா நீ அதுக்கு காதலே பண்ண தேவையில்லை, நீ சிங்கிளாவே
0: கிடையாது.
1: ஆமா, நான் ஃப்ரீடமா இருக்கலாம், அது என்னோட ப்ரோஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ ஃப்ரீயாவே இருந்துக்கோ,
0: எதுக்கு உனக்கு
1: அதேதான். அடுத்து வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது, நீங்க தூரத்துல இருக்கும் போது. ஏன்னா தூர தூரத்துல இருக்கும் போது நீங்க உங்களுக்கு உங்களை அவ்வளோ யாரும் தெரிஞ்சுக்காது, புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஸோ அதனால சின்ன சின்ன சண்டை வருமேனு தவிர வாழ்க்கைக்கு தேவையான சண்டைகள் வந்து அங்க பெருசா வராது. ஆனா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல வந்து கான்ஸ் என்னன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, மிஸ் பண்ணுவோம், ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எவ்வளவு மிஸ்
0: பண்ணீங்க?
1: ஆமா, அழுகாச்சி அழுகாச்சி வரும். வேற என்ன பண்ணீங்க?
0: வேணாமா
1: சி, அந்த டைம்ல இருக்கிற காதல்லாம் வந்து ரொம்ப லாயலா தெய்வீகமா இருந்தனால அந்த ட்ரஸ்ட் இஷ்யூலாம் அங்க அந்த அளவுக்கு அதை பத்தி நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா நீங்க நம்பினாதான் லவ்வே பண்ணுவீங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நம்பலன்னா அதுக்கு நீங்க லவ்வே பண்ணாம இருக்கலாம். பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நீங்க வந்து போன்ல பேசலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா எல்லாருக்கும் அதே மாதிரி அமையாது. பிகாஸ் முன்னெல்லாம் வந்து ஃபோனில் பேசுவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அத்தைக்கெலாம் வந்து மாப்பிள்ள பார்த்தாங்க, ஃபியூ டேஸ் கொஞ்சம் லைட்டாக ஃபோனில் பேசினாங்க, அது கூட ஃபோனில் தனியாலாம் அவ்வளோவா பேச முடியாது. ஃபோன் பேசினாங்க, மாப்பிள்ள வந்தார், கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சார், பணம் அனுப்புவார், வருவார், கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுவார், போவார், சம்டைம்ஸ் இவங்க போவாங்க, இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க இன்னைக்கு விரிக்கும், நான் 10 வயசு 8 வயசு இருக்கும் போது அவங்க கல்யாணம் பண்ணாங்க, இன்ன வரைக்கும் அவங்க லாங் டிஸ்டன்ஸ் தான்.
0: ஓ மை காட்,
1: இன்ன வரைக்கும் அவங்க லாங் டிஸ்டன்ஸ் தான். இட்ஸ் ஆக்சுவலி சேடா இருக்கு, யோசிக்கிறதுக்கு கவலைக்கரமான ஒரு விஷயம் தான். அவர் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு, இவங்க இங்க இருக்காங்க, இவங்க அடிக்கடி அங்க போவாங்க, அவர் அடிக்கடி இங்க வருவாரா இருந்தாலும் அந்த
0: கூடவே கூடவே இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியும்.
1: ஆமா, குடும்பம் எல்லாம் அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க, அவங்க மூணு பிள்ளை இருக்கு.
0: மூணு பிள்ளை இருக்கிற மட்டும் குடும்பம் நடத்துறது இல்ல,
1: எனக்கு புரியுது, ஜஸ்ட் ஜோக். பட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளோ இருந்தும் அந்த வேலை முடிஞ்சு வந்தோடனே அந்த ஒய்ஃபை பார்க்கறது, வேலை முடிஞ்சு வந்தோடனே அந்த ஹஸ்பண்டை பார்க்கறது, குழந்தைங்க கூட ஒட்டி உழவாடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்காது இல்லையா? ஸோ இந்த லாங் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து இப்போ இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்க வந்து ஃபுல்லாக ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒன்றா தான் இருந்தாங்க, இப்போ சடனாக ரீசன்ட்லி வந்து மூவ் பண்ணிட்டாங்க, இப்போ இவர் வந்து தூரத்தில் வேலை செய்கிறாரு, எப்போயாச்சும் தான் போய் பார்க்க முடியும். ஸோ இது வந்து அந்த ஆண் வந்து இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறாரு, ஆனா எந்த அளவுக்கு அவரு சந்தோஷமா இருக்காரு, அவருக்கு எவ்வளவு மனசுல கஷ்டங்கள் இருக்கும்.
0: எனக்கும் தெரிஞ்ச ஃபேமிலி இருக்காங்க, அவங்களும் வந்து இங்கதான் நியூசிலாந்து கிரைஸ்டர்ஸ்ல இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்ல இருக்காங்க, இதே நியூசிலாந்துல வேற ஊர்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டம். அவங்களும் பசங்களும் இங்கே இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் அங்கே தனியாக இருக்காங்க, ரொம்பவே கஷ்டம். அவங்க டே டு டே நமக்கு

0: நமக்கு புரிய புரியும். இவங்க சைடாவது மூணு பேர் இருக்காங்க கூட, ஆனா அவர் பாவம் தனியா இருக்காரு. அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்கதான் அவங்க செஞ்சு செஞ்சு அவங்க வந்து பார்சல் அனுப்புவாங்க, கொரியர் மாதிரி அனுப்பிச்சு விடுறாங்க.
1: அந்த மாதிரி பண்ற வைஃப் வந்து வெரி குட் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நிறைய கணவர்கள் வந்து வெளிநாடுகள்ல வேலை செய்யறாங்க, வெளி ஊர்கள்ல வேலை செய்யறாங்க, ஆனா எல்லா மனைவிகளும் இப்படி பண்றது கிடையாது. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. டு பி ஹானஸ்ட்,
0: ஆக்சுவலா எப்ப தெரியுமா ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும், நமக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாதவங்க தான்.
1: ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க, இவர் ஒரு ஆண் தான், அவரு வெளியூர்ல வேலை செய்யறாரு. அவர் வந்து அவருக்கா அவரு அவரு தானே வேலை செய்யறாரு, அவர் நினைச்சுக்கிட்டா அவர் இந்த ஊர்ல ஒரு சூப்பரான ஒரு ரூம்ல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் தானே. ஆனா அவருக்காக தேவையான அளவுக்கு சின்ன ஒரு ரூம்பா பாத்துக்கிட்டு சின்ன ஒரு அறையில தான் அவர் தங்கியிருக்காரு. கண்டிப்பா பணத்தெல்லாம் வந்து குடும்பத்துக்கு அனுப்பி, மனைவி பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு அனுப்பி, அந்த மாதிரி
0: ரெண்டு குடும்பம் நடத்தணும். டூ ஹவுஸ் ஹோல்ஸ் ஆஃப்டர் ஒன், ஒரே சமயத்துல இந்த வீடு வாடகை,
1: இந்த
0: சமயம் எல்லாம், அந்த ஊர் வாடகை, அது எல்லாமே இருக்கு.
1: ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இடத்துல வந்து இங்க வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து நான் சிங்கப்பூர்ல வந்து நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். சிங்கப்பூர்ல வந்து வந்து வேலை செய்யற ஆண்கள் திருமணம் ஆயிருப்பாங்க, அவங்க இந்தியாவில திருமணம் ஆவனதை மறைச்சிட்டு இங்க வந்து
0: இங்க ஒரு குடும்பமே நடத்திட்டு இருப்பாங்க.
1: ஆமா, நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆண்களுக்குமே அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் நான் கேள்விப்படல இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து நான் கேள்விப்படல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல லாங் டிஸ்டன்ஸ்ல. ஸோ பிளீஸ் பி அவேர் ஆஃப் தட். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதை பத்தி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒரு 3 வருஷம் காதல் பண்ற கப்பல் இருக்காங்களா, அவனியா 5 வருஷம் காதல் பண்ற கப்பல் இருக்காங்க. இந்த 3 வருஷம் காதல் பண்ற கப்பல் வந்து ஒரே ஒன்னா ஒரே வீட்டுல இருக்காங்க, டெய்லி பாத்துக்குவாங்க, டெய்லி ஒன்னா சாப்பிடுறாங்க, டெய்லி ஒன்னா தூங்குறாங்க, ஒன்னாதான் புலங்குறாங்க. இந்த 5 வருஷம் காதல் பண்ற கப்பல் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தனித்தனி வீட்டுல இருக்காங்க, வாரத்துல வீக்கெண்ட் வீக்கெண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க, எப்பயாச்சும் மீட் பண்ணிக்கிறாங்க, வெளியே போறாங்க. அதாவது அவங்களோட மீட்டிங் எப்படி இருக்குன்னா, மீட் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்றாங்க, மூவி போறாங்க, வெளியே வராங்க, ஒரு ஸ்டே போறாங்க, மறுநாள் எஞ்சிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க, வாரம் வாரம் பாக்குறாங்க. ஸோ இவங்க 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இதை பண்றாங்க. 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எப்போதுமே ஒன்றா இருக்காங்க. ஸோ நீங்க எனக்கு சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேர்த்துல புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், உண்மையாலே இந்த பர்சன் என்ன மாதிரி ஒரு கேரக்டர், அந்த டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே வந்து இந்த 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்குமா 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு?
0: 100% 3 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த வீக்கெண்டோ இல்ல வந்து 2 நாளோ 3 நாளோ இல்ல 1 நாளோ, அது வந்து நம்மளுடைய சுய, அதாவது நம்மளுடைய இதை வந்து நம்ம அதாவது வேணும்ட்டே மறைக்கிறது கிடையாது. நம்ம எப்போ நம்ம பாக்குறோம்னா, நம்ம வி வில் பி ஆன் அவர் பெஸ்ட் பிஹேவியர் இல்லையா, நம்ம எப்பவுமே நல்ல ஒரு இதுவா இருப்போம். பட் நம்ம கூடவே இருந்த டெய்லி நடிக்க முடியாது இல்லையா, ஒரு அளவுக்கு தான் நடிக்க முடியும், அதுக்கப்புறம் நடிக்க முடியாது. ஸோ அந்த அவங்களோட சுயரூபம் வந்து நமக்கு தெரியும், அந்த சுயரூபத்திலையும் கூட சேர்ந்து 3 வருஷம் குப்பை கொட்டுறாங்கன்னா 100% உங்களுக்கு அவங்களோட தான் பெட்டரா உங்களுக்கு அந்த, ஏன்னா என்ன சொல்றது, ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களுடைய என்ன சொல்றது, அந்த குவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் சில பேருக்கு வந்து அது ரொம்ப, இப்போ என்ன சொல்றது, சில பேர் வந்து குளிச்சுட்டு அந்த டவல் அப்படியே அந்த பொத்துனா அந்த பெட் மேல போட்டு போயிடுவாங்க, இல்ல வந்து கொஞ்சம் கிளீனா வச்சுக்க மாட்டாங்க, இல்ல அந்த மாதிரி நிறைய சில இருக்கும். அது வந்து அந்த இன்னொரு பர்சனுக்கு ரொம்பவே பிடிக்காத சில விஷயங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து கூடவே இருந்து குப்பை கொட்டினாதான் தெரியும்.
1: எக்ஸாக்ட்லி, அப்படியே என் மனசுல இருந்த வாரமே குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் உண்மை. ஏன்னா நீங்க போன்ல பேசும்போது அவங்க குளிச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது.
0: ஓகே,
1: போன்ல பேசும்போது அவங்க குளிக்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. போன்ல பேசும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி நீங்க வீடியோ கால்ல 24 மணி நேரமோ, நான் பார்த்துருக்கேன், 24 மணி நேரமோ போன்ல வீடியோ கால் நார்மல் கால்ல பேசி அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனாங்க. ஆனால் நேரில் போனதுக்கு அப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகல. பிகாஸ் ரெண்டு பேர் சைட்லயுமே வந்து நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு, அது ரெண்டு பேர்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது வந்து ஒரு விஷயம். அதனாலதான் என்னைக்குமே வந்து ஒன்னா இருந்து பாக்குறது வந்து
0: சில பேர் வந்துட்டு சிலது வந்து தே வில் நெகோஷியேட், சிலது வந்து நான் நெகோஷியபிள்ஸ் இருக்கணும்.
1: ஆமா,
0: சிலது வந்து டீல் பிரேக்கர்ஸ், அதாவது இந்த மாதிரி பண்ற ஒரு ஆளோட என்னால குப்பை கொட்டவே முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அது நீங்க டே டு டே இருந்தாதான் உங்களுக்கு அது தெரியும், இல்லைன்னா தெரியாது.
1: ஆமா, ஸோ அந்த டிசப்பாயின்

0: மூமெண்ட்ஸ் தான் வரும். ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனை தானே நினைச்சு நம்ம காதல் பண்ணோம். ஸோ நீங்க வந்து தொலைபேசியில நீங்க காதல் பண்ணும்போது, தொலைதூரத்துல நீங்க காதல் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க, அந்த சொன்ன ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை தான் நீங்க காதல் பண்றீங்க. நீங்க என்ன கேரக்டர் உங்களை போர்ட்ரேட் பண்றீங்களோ அதை தான் அவங்க காதல் பண்றாங்க. உங்களோட உண்மையான கேரக்டர் வந்து நீங்க ஒன்னா இருக்கும் போதுதான் தெரியுமே தவிர, தனித்தனியா தூரமா இருக்கும் போது அந்த அளவுக்கு தெரியாது.
1: அதாவது இப்ப வந்து நாங்க வந்து என்ன சொல்லணும், நாங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல. ஆனா இட்ஸ் மோர்
0: டிஸ்டன்ஸ் பத்தி
1: தான் பேசிட்டு இருக்கோம்.
0: ஆமா, லாங் டிஸ்டன்ஸ். இங்க பாருங்க, லாங் டிஸ்டன்ஸ் சில பேருக்கு ஒர்க் ஆகும், நம்மளுக்கு அதுக்கு உதாரணமா லாவணியா இருக்காங்க. சோ லாங் டிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்து யோசிச்சு முடிவு பண்ணி முடிவெடுங்க அப்படிங்கறத தான் நாங்க சொல்றோம்.
1: ஆக்சுவலா வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றது வந்து எப்படி சொல்றது, 100% டிபெண்ட்ஸ் ஆன் தி டூ இண்டிவிஜுவல்ஸ், அந்த ரெண்டு பேர் அண்ட் அவங்களோட இருக்கிற சூழலும் அதை கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க சும்மா இருந்தாலும் கூட இருக்கவங்க வந்துட்டு அவனை பாரு அவன் பாரு அவன் என்ன உண்மையா சொல்றானா இல்லையான்னு. ஆனா இஃப் டு டெல் யூ த ட்ரூத், நாங்க வந்து நானும் எங்க வீட்டுக்காரும் வந்து லவ் பண்ணிட்ட டைம்ல எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செம்மையா கலைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இந்தியாவுக்கு வரும்போது சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது அவன் பண்றதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஐ ஹேட் ஃபுல் ஃபேத் இன் மை ஹஸ்பண்ட். ஸோ அதனால நான் வந்து நீ என்னன்னா சொல்லிக்கோ எனக்கு என் புருஷனை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கணும், இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சந்தேகம்னு வந்து வந்துருச்சுன்னா அந்த சந்தேகப்படுத்தோடலாம் நம்மளால குப்பை கொட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டம்.
0: அதுக்குன்னு கண்மூடித்தனமாவும் நம்பணும் அப்படிங்கறது அவசியம்.
1: இந்த காலத்துல வந்து இட்ஸ் வெரி,
0: உங்களுக்கே தெரியும் இல்லையா, உங்களுக்கு உள் மனசு சொல்லும் சி தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணி கற்பனை பண்ணி சந்தேகப்படுறது வேற, உண்மையாலே ஒரு விஷயத்த நீங்க கண்ணால பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு.
1: There are certain red flags. இப்ப வந்து அந்த ரெட் பிளாக்ஸ் வந்து நம்ம வந்து நமக்கு அது சாதகமா இல்லைன்றதுனால அதை வந்து நம்ம வந்து we should not make excuses for your partner. சரியா, சில பேர் வந்து அவங்களோட சுயரூபத்தை காமிப்பாங்க, அதை நீங்க கண்ணை திறந்து பார்க்கணும். நீங்க அதை வந்து என்ன சொல்றது, கண்ண ஏதோ ஒரு பழமொழி இருக்கும், பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருன்றோம்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி அதாவது யூ வாண்ட் டு ஒர்க், ஸோ யுவர் மற்றதெல்லாம் நீங்க வந்து பார்க்காம இருக்கிறீங்க, அது வந்து ரொம்பவே தவறு. எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம வந்து உள்ளா இருக்கும். இட்ஸ் நாட் த பெஸ்ட் ஆஃப் த சினாரியோ, பட்
0: புரிந்துணர்வு இல்லாம கல்யாணம் பண்றதுனால பிரச்சனை வர்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து, இந்த சில நண்பர்கள் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த நண்பர்கள் திருமணம் ஆகும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நண்பரா இருக்கும் போது ஒருத்தவங்க வித்தியாசமா இருப்பாங்க, மகனா மகளா இருக்கும் போது வித்தியாசமா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம மாறும் போது நம்ம வித்தியாசமான மனிதராக நாங்கள் மாறப்படுறோம். ஆனால் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, அதாவது காதலன் காதலி மனைவி கணவன் இந்த மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வரும்போது, அந்த உறவுல வந்து நம்ம டோட்டலி டிஃப்ரெண்டாக இருப்போம். அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் டிரான்ஸ்பெரண்டாக இருக்க முடியும், நீங்கள் நடிக்கவே முடியாது. ஏமாந்து விடாதீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
1: Look out for the red flags and be aware.
0: Yes.
1: I mean like உங்க மனசு வந்து ஒன்னு சொல்லும், அத கேளுங்க.
0: ஜெசி ஜெசின்னு சொல்லுதா?
1: ஜெசி ஜெசின்னு சொல்லுதா இல்ல டே உசார் உசார்னு சொல்லுதான்றதை பாத்துக்கணும்.
0: ஆமா கண்டிப்பா. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டுட்டு இன்றைய வீக்கெண்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அழகா தூங்கிட்டு நாளைக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேலை செய்யறவங்க பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் ஒரு அழகான வாரம், உங்களை வந்து இன்னொரு ஒரு அழகான டாபிக்கோட நாங்க வந்து சந்திக்கிறோம்.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பாக. எஸ் இப்போ வந்து உங்களுக்காக வந்து அர்ஜுன் அண்ட் ஜோதிகா, இன்னைக்கு என் ஃபுல்லா ஜோதிகா ஜோதிகா பாட்டா வந்துகிட்டே இருக்கு. அவங்க நிறைய நல்ல நல்ல பாடல்கள்ல வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது.
1: அதான் தானே சம்ம பாட்டா.
0: எஸ்

0: ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சிருக்கோம். அந்த அருமையான அந்த இதுலயே நீங்க வந்து ஜாலியா போயிட்டு இன்னைக்கு பியூட்டிஃபுல் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை பை கிரைஸ்ட் சர்ச் மக்களே அண்ட் ஒட்டாகோ மக்களே.
1: பூங்கா நகர மக்களிடம் மக்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் அண்ட் ஒட்டாகோ மக்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: சந்திக்கும் வரை டாடா பை பை.
1: டாடா பை பை. சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா ஜூலை டு ஜுஜுபி. ஜுஜுபிட்டர் தானே சொல்லுவாங்க. இருவரும் சந்திப்போமா சந்திப்போமா நெப்டியூனில் சந்திப்போமா காதல் சுவாசம்
0: தெரியாது
1: போதுமே இருவரும் இருவரும் ஜீவிப்போமான்னு வர நினைக்கிறேன்.

0: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை planes.org.nz இல் காணலாம் மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள் பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் fm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7:00 மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: New Zealand on air, supporting local content on ORFM Dunedin.
2: Quintuang Filipino, brought to you by Dunedin Philippine Club Incorporated on Otago Access Radio. Magbibigay ng makabulang istorya, inspirasyon, patungkol sa buhay-buhay, trabaho, relasyon, pag-ibig at iba pa. Fortnightly Monday at 7 p.m. Tune in 105.4 FM or online at oar.org.nz. Podcast on ORFM's website, Spotify, and Apple Podcasts. Ito po ang Kwentuhang Pilipino.
1: Keep up to date with all the latest news and events at Dunedin Public Libraries by listening to The Library Mix every Saturday afternoon between 1 and 1:30. From the latest exhibitions and displays to our free film screenings and public talks, The Library Mix keeps you informed. Dunedin Public Libraries, online at dunedinlibraries.govt.nz and on the air with The Library Mix, Saturday afternoons from 1 on Otago Access Radio.